ஹர பண்டா தேடமணிக் முத்தி பஜன் தாடி நிங்காண்டமிக்கியான் செல்ல சாயில் அச்சாரா காமியொன்துக் பாகையாரியினி அச்சாரா காமியொன்துக் பெசோக் அடலா செபகாய் வரிக்குத் செத்துலா வர்த்த வரித்த லாகு இன்ஸ்ட்ருமெண்டாலியா கொமெண்டார் லாகு ராக்கியத் ஸ்பாட்லைட் தன்சபர்த்தி அங்க் பியாசா காமி மங்கா கேடி அச்சாரா திங்கான் வெசோக் ஹாரினியா சொரோரா சொரோரா பண்டைங்கார் செபுலும் காமி மங்கு டுடுங் தீடி தாரி உதாரா காமி மங்கு சப்பக்கான் தெரியுமா காசிபான் யாக் தன் சம்பை பர் ஜும்பா கம்பாலி பேசோக் வாட வக்து தானு கிளும்பாங் யாங் சாமா.